0: மச்சி
1: சூப்பர் மச்சி
0: தங்காச்சி தங்காச்சி எங்க வீட்டு தங்க திரையவும் கையில தந்தாச்சு
1: சூப்பர் மச்சி.

நெருங்கி சபி சமையன்கோ ஆப்கி ரேடியோ தோஸ்த் ஆயிஷா பத்து லக்ஷன் கா புர்ஹலூஸ் ஆதாப் சமையன் வாதே கே முதாபிக் ஏக் பார் பிர் ஹம் ஹாசிர் ஹே ஆப் சப் கே மன் பசந்த் ப்ரோக்ராம் நெருங்க கே சாத் நெருங்க கே பஸ்ம் கே ஆகாஸ் சே கப்ல டால்தே ஹே ஏக் நஜர் ஆஜ் கி நஷ்ரியாத் பர்